0: ஹர ஹரோ ஹரோ.
1: சக்திவேல் முருகனுக்கு
0: ஹர ஹரோ ஹரோ.
1: ஞானவேல் முருகனுக்கு
0: ஹர ஹரோ ஹரோ.